0: ஐபான் வாசனவந்து உதயசனக்கு உதயாட்டாய் வினாடி நவையாய்
1: விழாவு ஒப்ப வைத்த கிண்ட ஆவே
2: வார்த்தா பிட வார்த்தா தமிழ் கோட்டி அட்டே என்எல் வி தனடி தானே லுத்ராயின் ரத்தே சங்வர்தனேட்ட தெவந்த சக்தியக் பெமின் ஒபத் தினவா ரட்டத் தினவட தனனி தானே விழதீகன ஒபத் கோட்டிபத்தியே குவான்
3: தத்பரே தத்பரே அப்டேட் பின காலிக்க பத்தரின்ம விஸ்தர் ஹோயான பே
4: சாஸ்தரே தன்னாயாய் சூஸ்தரே தன்னாயாய் எக்கும் தன்னக்கு பிச்ச கண்ணவா
3: சைபர் ஜென்
5: தன்ன ஆயிட்டு கியன்னாய் நொதன் ஆயிட்டு ஆனாய்
6: சம அனுப்ப

கிங்ஸ்லி பூஞ்சி கதாவாக்கியன் கிங்ஸ்லி கியனவா ஜீவிதே மினிசுண்ட ஏக ஏக கால தீனோ ஏ ஏ தேவல் கரன் மே டியூஷன் என காலே இகன காண்டோ ஏக நிசா கிங்ஸ்லி கதாவ ஹொந்த தஹகன இந்த மே டியூஷன் கீல்ல பாசர் கீல்ல ஹொந்த இகனகன ஏ வகையும் தமாய் பிரேம கரன தவ காலயக் கிதா ஏ காலட பிரேம கரன மேக லாசன கதாவத் தீனோ மென்ன கிங்ஸ்லி பீரிஸ் ஓவர் சமர் வெனுவே

0: லாகாண்ட ரேடியோ ITN விலாவு ராத்திரி ஹத்தாயி வினாடி 31
1: ரிய பெதவீமேதி ஒப நிவிரதி வூ பமனின் அனுதுரு வலக்வா கத்து நுகக்க மந்தயத் சேம விடம அனைக் பிரியதுரன் வெருதிகிரியமுட்ட இடேத் அவுதானேன் ரிய பதவான்
2: ප්‍රේෂය එකක් නැතුව ඔයාගේ නිවසේ හෝ කර්මාන්ත ශාලාවේ වෝටර් ෆ්ලෝ එකට හොඳම ප්‍රේෂය එකක් දෙන්න පුළුවන් එකම වතුර මෝටරය Deep Tech Pressure Pumps අමතන්න 077 777 73 74